0: தகிட்ட தகிட்ட திமி நாட்டியம் தகிட்ட தகிட்ட திமி லாஸ்யம் நமக சமக சகஜம் நடத் பிரகிருதி பாதஜம் நத்தனமே சிவ கவசம் நடராஜ பாத சுமரஜம் நாட வினோதம் நாட்ய விலாசமு பரம சுகமு பரமு
1: அபிநய வேதமு சபக அனுவாதமு சலுப்பு

0: ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின் ஜின்ன ஜின் ஜின்ன ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின்ன ஜின்ன ஜின்ன கிண்ணற சாணி வச்சிருந்தம்மா என் மேல போயிட்டேசி
1: ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின் ஜின்ன ஜின் ஜின்ன ஜம்மக்கு.